0: தமிம் மீரா ஒரு மதத்தம் வைத்திருக்கு
1: ஏரியா கோட் இலோங் நெங்கை அனு கிளாஸ் ரூம் Kineti gay aginete ngebi chiki gobor ing sobet ngolyota